0: பிரபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்.

நிஜ சேதோஹாரினில் மான வைபவ கம்பீரிய விகாரினில் நிகில சம்பத்காரினில் சாது வந்தவ சத்காரி புண்ணியசாரிணி மகாதாரிய சம்ஹாரிணின். இக்கதை விண்ணவாளுக்கு தரித்திரம் உண்டதண்டி மகாதாரி.